0: ஏய் சம்பரி,
1: நோ சைன் செஞ்சு தம்பா கிளை தங்கா பொருள் சலா ரொபை கோப்பா கலை தங்கா தாம் அங்கே கிதா சமியா ஹிந்தே கா கை தங்க சம்பரி
2: நோ பைசா உனே
1: நான் சம்பரி
2: தாம் உய் ஹை நங்க சாவு பைகை கதாங் கதாங் கே தம்மை அதிபா சாபுரும் புரும் உய் கனா தன் மங் பின் கோக்
1: தாம் ஹே
2: தாம் மங் சாம் உரம் நோ
1: நுங் தான் பிஸ் கங்க முகம் கிசை கோக் சனாய் நுங் தாபுன் பிஸ் கங்க நோங்கி நோகரை ஜி தங்கி যেমন বুয়া খাং সিতরা কখাই তুই লামানি বিশ্বাসে বই তম্ভি কাপু বুমা খাং সিতরা
2: থুপাইছি দি
1: নখর থানে আরনি নখরে খানি নঙ্গে নুং থাঙ্গে হঙ্গে বাতা মু নুং আছে পেড় পেড়ুং তো নন তিনি অং তো রাসে ছাপে
2: তোমায়
1: ওই কাবই তো তেবা তো জিমন গুরি
3: আপনি তাবো নিনি নুনছে কানমুরা তংমানা নাই দিতা
2: আং থানছিনি বাই নগো সবি জানি তিনি হরজিং নাই খা
3: আ
2: লামা ও আমা কুলুম কাপ ভাইউ নগবো
3: তনান নিমুসুংগো নমো তংমাইয়া বা ফাইফাইকে হাবাই দিতা দ সামপারি